0: ஜா பபலா
1: சை பால்,
0: நடுவுல தாமரா
1: சை பால்,
0: புரத புள்ளா
1: சை பால்.
2: 80 சம்வத்சராலுகா மீ ஆரோக்கியானிக்கு ஸ்ரீ அபிலாஷி சை பால்.
3: ஜீவிதம் யாந்திரிகங்கா வேகங்கா சாகுதுந்தி. மொதட்டி பிரேம, மொதட்டி முத்து, மொதட்டி கெலுப்பு, இலா 30 சம்வத்சரால ஜீவிதம்லோ மொத்தானிக்கு 30 நிமிஷாலு மாத்திரமே ஜீவிஞ்சாமனி செப்புகோகலம். அந்துலோனு முக்கியமைன கட்டம் தண்டிரிகானோ தல்லிகானோ மாறே சமயம். புட்டின பிட்டனு மொட்டமொதட்டிசாரிகா சேத்துல்லோக்கி தீசுக்குன்ன ஆ நிமிஷம், இதேனா நா பிட்டா அனி சூசே ஆ நிமிஷம். பெள்ளி காணி வாழ்லு, மீரு புட்டினப்புடு மிம்மல்னி சேத்துல்லோக்கி தீசுக்குன்ன மொதட்டி நிமிஷம்லோ மீ அம்மா நானல்லோ கலிகின ஆ அனுபூதி எலா உண்டோ அடிகி சூடண்டி, மாட்டல துரக்க அல்லாடி போதார். ஈ பாட்ட வினிப்பிச்சண்டி, ஆஹா இதே இதே அனி அண்டாரு.